0: முழு நாட்டிற்கும் சிறந்த நாளாகட்டும். இது பிரவுன்ஸ் நிறுவனத்தின் விவசாய பிரிவின் வாழ்த்தாகும். 150 வருடங்கள் பழமையான நம்பிக்கை பிரவுன்ஸ்.
1: ஒவ்வொரு நொடியும் ஒலிக்கும் தமிழ் உணர்வாக மாறும் அந்த ஓசை சக்தி எஃப்எம் 103.9 104.1.

0: டெய்லி நாங்க சாப்பிடுற உணவுல பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்கள் இதையெல்லாம் சரிசமமா திட்டமிட்டு எடுத்துக்கொள்ளணும். ஆரோக்கியமான உணவுதான் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: சக்தியின் நாட்குறிப்பு.
3: இன்று மே மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை வத்தளை உடுப்பிட்டிய அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவத்தில் இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு 5ஆம் நாள் திருவிழா நடைபெற உள்ளது. தென்கோவை திருவருள்மிகு கற்பக பிள்ளையார் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் நாளைய தினம் காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் விழாவில் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலய பொங்கல் விழா நடைபெறும் உள்ளது. மட்டக்களப்பு ஆரையம்பதி அருள்மிகு ஸ்ரீ கண்ணகி அம்பாள் ஆலய வருடாந்த வைகாசி திங்கள் சடங்கு உற்சவ பெருவிழாவில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் வேலனை மேற்கு அருள்மிகு மகா கணபதி பிள்ளையார் கோயில் வருடாந்த மகோற்சவத்தில் நாளைய தினம் வேட்டை திருவிழா நடைபெற உள்ளது. கோப்பாய் வடக்கு அருள்மிகு ஸ்ரீ சித்திரவேலாய சுவாமி கோயில் வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைய தினம் 6ஆம் நாள் திருவிழா நடைபெற உள்ளது. மட்டு அம்பாறை வீரமுனை அருள்மிகு ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு பெரிய கல்லாறு அருள்மிகு ஸ்ரீ கடல்நாச்சி அம்பாள் ஆலய வருடாந்த வைகாசி திருச்சடங்கு விழா ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. வதிரை உள்ளியனுள்ளை அருள்மிகு கண்ணகி அம்பாள் தேவஸ்தானத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பகல் 12 மணிக்கு லட்சார்ச்சனை இடம்பெற உள்ளது. அன்றைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு ஆலய முன்றலில் வைகாசி விசாக பொங்கல் வெகு விமர்சையாக இடம்பெற உள்ளது. இதேபோன்று உங்கள் பிரதேசங்களில் இடம்பெற உள்ள சமய, சமூக, கலை, கலாசார, பாடசாலை மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை சக்தியின் நாட்குறிப்பு தபால்பட்டி இலக்கம் 75 தெப்பானும பன்னிப்பிட்டி என்ற முகவரிக்கும் 0728385450 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வையுங்கள்.
2: சக்தியின் நாட்குறிப்பு.
4: நிதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.